0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கஜவதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.

விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி மாமவ மீனாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: இதுவரை டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்தார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது
2: ஜெயந்தி கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடுகிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சுமேஷ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா.
3: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
4: On Ragam 24/7 DTH, we bring you
5: vocal recital by Jayanti Kalyana Sundaram. She is accompanied on the violin by M.A. Sundareswaran, on the mridangam by Sumesh Narayanan, and on the ganjira by Pungulam S. Ramakrishnan.
2: Nigazhchiyin mudhalil Siva Siva Enaradha Ena Thodangum Thyagarajar Keerthanai

நிகழ்ச்சிகள் அடுத்து சேத்த ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜரே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, த்விஜாவந்தி ராகம் ரூபகதாளம்.

0: On Ragam 24/7 DTH Anytime Indian Music, you are listening to a
1: vocal recital by Jayanti Kalyana Sundaram. She is accompanied on the violin by M.A. Sundareswaran, on the Mridangam by Sumesh Narayanan, and on the Ganjira by Pungulam S. Ramakrishnan.
2: Jayanti Kalyana Sundaram avargal paadikondirukkar. M.A. Sundareswaran avargal violin, Sumesh Narayanan avargal Mridangam, Pungulam S. Ramakrishnan avargal Ganjira. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஏமி ஜேசித்தே நேமி தியாகராஜ கீர்த்தனை தோடி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாகை ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இண்டியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைடல் பை ஸ்ரீமதி சவிதா நரசிம்மன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின், ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் கணநாதனே பெரியசாமி தூரன் பாடல், சாரங்காராகம் ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் கணநாதனே, ரிட்டன் பை பெரியசாமி தூரன் அண்ட் கம்போஸ்ட் இன் ராக் சாரங்கா, செட் டு ஆதிதாளம்.

இனி ராமநன்னு புரோவரா தியாகராஜர் கீர்த்தனை ஹரிகாம்போஜி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராமநன்னு புரோவரா.

இனி சாமகான, லலிததாசர் இயற்றியது. ஹம்சானந்தி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு சாமகான கம்போஸ்ட் பை லலிததாசர் என் ராக் ஹம்சானந்தி செட் டு தாள் மிஸ்ர சாப்பு.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு, நாகையார் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைடல் பை ஸ்ரீமதி சவிதா நரசிம்மன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். இனி கமலாம்பிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு கமலாம்பிகே, கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் தோடி செட்டுதாள் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு. நாகையார் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சவிதா நரசிம்மன். ஷி வாஸ் அக்கம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. For Ragam 24/7 DTH, Anytime Indian Music.